சுகம் சமாயா ஜாலதலமையலே கரவே அகுன தூஜா திஷ்டாயா பிரணத்திரண திருப்பண பூர பூரணா கீமது கே நா ஜாயி